0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனை, கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்கள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆடிய பாதமே. வழங்குபவர் சிவலட்சுமி பூவால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

ஓம் சிவாய நமஃ. சைவம் டார்வின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனை, கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்கள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது வருவாரோ வரம் தருவாரோ, வழங்குபவர் சிவலட்சுமி பூவாள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: ஓம் அந்தகாசுரசூதனாய நமஹ. ஓம் கங்காதராய நமஹ. ஓம் லலாடாக்ஷாய நமஹ. ஓம் காலகாலாய நமஹ. ஓம் கிருபாநிதயே நமஹ. ஓம் பீமாய நமஹ. ஓம் பரஷுஹஸ்தாய நமஹ. ஓம் மிருகபாணயே நமஹ. ஓம் ஜடாதராய நமஹ. ஓம் கைலாசவாசினே நமஹ. ஓம் கவசினே நமஹ. ஓம் கடோராய நமஹ. ஓம் திரிபுராந்தகாய நமஹ. ஓம் ரிஷாங்காய நமஹ. ஓம் ரிஷபாரூடாய நமஹ. ஓம் பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ. ஓம் சாமப்ரியாய நமஹ. ஓம் ஸ்வரமயாய நமஹ. ஓம் த்ரயீமூர்த்தயே நமஹ. ஓம் அனீஸ்வராய நமஹ. ஓம் சர்வஜ்ஞாய நமஹ. ஓம் பரமாத்மனே நமஹ. ஓம் சோமசூர்யாக்னிலோசனாய நமஹ. ஓம் ஹவிஷே நமஹ. ஓம் யஜ்ஞமயாய நமஹ. ஓம் சோமாய நமஹ. ஓம் பஞ்சவக்த்ராய நமஹ. ஓம் சதாசிவாய நமஹ. ஓம் விஸ்வேஸ்வராய நமஹ. ஓம் வீரபத்ராய நமஹ. ஓம் கணநாதாய நமஹ. ஓம் பிரஜாபதயே நமஹ. ஓம் ஹிரண்யரேதசே நமஹ. ஓம் துர்தர்ஷாய நமஹ. ஓம் கிரீஷாய நமஹ. ஓம் கிரிஷாய நமஹ. ஓம் அனகாய நமஹ. ஓம் புஜங்கபூஷணாய நமஹ. ஓம் பர்காய நமஹ. ஓம் கிரிதன்வனே நமஹ. ஓம் கிரிப்ரியாய நமஹ. ஓம் கிருத்திவாசசே நமஹ. ஓம் புராராதயே நமஹ. ஓம் பகவதே நமஹ. ஓம் பிரமதாதிபாய நமஹ. ஓம் மிருத்யுஞ்சயாய நமஹ. ஓம் சூக்ஷ்மதனவே நமஹ. ஓம் ஜகத்யாபினே நமஹ. ஓம் ஜகத்குரவே நமஹ. ஓம் வ்யோமகேஷாய நமஹ. ஓம் மகாசேனஜனகாய நமஹ. ஓம் சாருவிக்ரமாய நமஹ. ஓம் ருத்ராய நமஹ. ஓம் பூதபதயே நமஹ. ஓம் ஸ்தானவே நமஹ. ஓம் அஹிர்புத்ஞாய நமஹ. ஓம் திகம்பராய நமஹ. ஓம் அஷ்டமூர்த்தயே நமஹ. ஓம் அநேகாத்மனே நமஹ. ஓம் சாத்விகாய நமஹ. ஓம் சுத்த விக்ரஹாய நமஹ. ஓம் சாஸ்வதாய நமஹ. ஓம் கண்டபரஷவே நமஹ. ஓம் அஜாய நமஹ. ஓம் பாஷவிமோசகாய நமஹ. ஓம் மிருடாய நமஹ. ஓம் பசுபதயே நமஹ. ஓம் தேவாய நமஹ. ஓம் மகாதேவாய நமஹ. ஓம் அவ்யயாய நமஹ. ஓம் ஹரயே நமஹ. ஓம் பகநேத்ரபிதே நமஹ. ஓம் அவ்யக்தாய நமஹ. ஓம் தக்ஷாத்வரஹராய நமஹ. ஓம் ஹராய நமஹ. ஓம் பூஷதந்தபிதே நமஹ. ஓம் அவ்யக்ராய நமஹ. ஓம் சஹஸ்ராக்ஷாய நமஹ. ஓம் சஹஸ்ரபதே நமஹ. ஓம் அபவர்க்கப்ரதாய நமஹ. ஓம் அனந்தாய நமஹ. ஓம் தாரகாய நமஹ. ஓம் பரமேஸ்வராய நமஹ. ஓம்
1: ஓம் நமசிவாய். Dear listeners of Shaivam.org, now we are listening to Kedichanada Subhrabhatham, presented by Sri Gayatri Venkatragavan. Thank you. Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருப்பழனம் திருவையாறு உள்ளிட்ட ஏழிட திருவூர்களுள் ஒன்று திருப்பழனம். சீர்காழி திருத்தலத்தில் இருந்து புறப்பட்டு காவிரியின் இருமருங்கும் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும்

பாமாலை. இதனை விழை சொற்பதிகம் என விசேடிப்பர் சேர்க்கிழார் பெருமான். இத்திருப்பதிகம் நான்காம் பாடலில் பிரமன் தலையில் நரபம் ஏற்ற பெருமான், எமை ஆளும் பரமன் பகவன் பரமேஸ்வரன், பழன நகராரே என்ற தொடர்களில் இறைவனை பரமன் பகவன் பரமேஸ்வரன் என்று அருளியுள்ளமை காணலாம். இத்திருப்பெயர்களுள் பரமேஸ்வரன் என்ற திருநாமம் பிற பதிகங்களில் காண்டல் அரிது. பேசற்கினிய பாடல்களை பாடுவோர் யாவரும் நல்லோர் ஆவர். வேதமோதி எனத் தொடங்கும் பாடல் பண் தக்கேசி.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of saivam.org, the following is Rig Veda Sakala Shaka Mandalam 1 Suktam 12.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் சிவதத்துவம். ப்ரோக்ராம்ஸ் இன் லாங்குவேஜஸ் அதர் தேன் தமிழ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் சைவலஹரி. ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் தீஸ் சேஞ்சஸ் தேர் வில் பி சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு ப்ரோக்ராம் டைமிங்ஸ். வி ட்ரஸ்ட் தட் யூ வில் கைண்ட்லி அக்செப்ட் தீஸ் ஷெட்யூல் சேஞ்சஸ் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பேஷன்ஸ். வி ஆல்சோ ரெக்வஸ்ட் யூ டு என்கரேஜ் யுவர் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் டு லிசன் டு அண்ட் பெனிஃபிட் ஃப்ரம் அவர் ரேடியோ சர்வீசஸ். ஓம் நம சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவ கீர்த்தனை. தலைப்பு: விரித்த செஞ்சடை ஆட. பாடியிருப்பவர் முசுரி சுப்பிரமணிய ஐயர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருப்பழனம் திருவையாறு உள்ளிட்ட ஏழிடத் திருவூர்களுள் ஒன்று திருப்பழனம். சீர்காழி திருத்தலத்திலிருந்து புறப்பட்டு காவிரியின் இருமருங்கும் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் கோகனகக் குன்றை கும்பிட்டு திருப்பதிகம் அருளிச் செய்ய விழைந்தார் சம்பந்தப் பெருமான். அது தருணம் காவிரியின் வடகரையில் வாளியார் பூஜித்த வளமார் திருவூர் வடகுரங்காடுதுறை பணிந்து போற்றிப் பரவினார் சண்பையாளி. புறத்துள்ள தானங்கள் பலவும் போற்றி படைகொண்ட மூவிலை வேளார் பழனத் திருப்பதி சார்ந்தார் என்பார் குன்றையாளி. திருப்பழனத்து ஆலயத்துள் சென்று முக்கண் பரமேட்டியார் பாதம் பணிந்து உருகிய சிந்தையாயினர் ஆளுடைய பிள்ளை. பண்பொருந்த இசைபாடும் பாலராவாயர் அவ்வமயம் அருளிய சீரார் திருப்பதிகம் வேதமோதி வெண்ணூல் பூண்டு எனத் தொடங்கும் பாமாலை. இதனை விழை சொற்பதிகம் என விசேடிப்பர் சேக்கிழார் பெருமான். இத்திருப்பதிகம் நான்காம் பாடலில் பிரமன் தலையில் நரபம் ஏற்ற பெருமான் எமையாளும் பரமன் பகவன் பரமேஸ்வரன் பழன நகராரே என்ற தொடர்களில் இறைவனை பரமன் பகவன் பரமேஸ்வரன் என்று அருளியுள்ளமை காணலாம். இத்திருப்பெயர்களுள் பரமேஸ்வரன் என்ற திருநாமம் பிற பதிகங்களில் காண்டல் அரிது. பேசற்கினிய பாடல்களை பாடுவோர் யாவரும் நல்லோர் ஆவர். வேதமோதி எனத் தொடங்கும் பாடல் பண் தக்கேசி.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of saivam.org, the following is Rig Veda Sakala Shaka Mandalam 1 Suktam 12. Thank you.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் ஓம் சகனாவது சகனோ புனக்து சக வீரியங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. வீழ்ச்சி தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். தேர் ஆர் 2-3 வெர்ஷன்ஸ் ஆஃப் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் அவைலபிள். வீல் ஸ்டிக் டு திஸ் வெர்ஷன் விச் வி ஆர் சீ. மௌன வியாக்யா பிரகடித பர பிரம்ம தத்துவம் யுவானம் வர்ஷிஷ்டாந்தே வசதிருஷிகணைர் ஆவிருதம் பிரம்ம நிஷ்டைஹ ஆச்சார்யேந்திரம் கரகதித சின்முத்ரமானந்த ரூபம் ஸ்வாத்மா ராமம் உதித வதனம் தட்சிணாமூர்த்தி மீழே. தட்சிணாமூர்த்தி மீடே. ஐ சல்யூட், ஐ போவ் டு திஸ் தட்சிணாமூர்த்தி. வாட் கைண்ட் ஆஃப் தட்சிணாமூர்த்தி இஸ், வாட் இஸ் தட்சிணாமூர்த்தி? திஸ் இஸ் தட்சிணா. தட்சிணா இஸ் அனதர், தேர் இஸ் அனதர் மீனிங் த இன்டர்பிரேட்டர். தட்சிணா மீன்ஸ் சவுத், சவுத் ஃபேஸ்ட். மூர்த்தி மீன்ஸ் தி டெய்டி விச் இஸ் சவுத் ஃபேஸ்ட். சவுத் இஸ் தி சைட் ஆஃப் யமா. So, by looking at Yama, the person who just by looking at the Kama, the deity of desire, burnt him. So, Dakshinamurti deity, he looks towards south so that this death, the god of death, he will be just killed by the Visham. That is why Dakshinamurti is accepted to be the Prathama Guru. The first Guru. In the lineage of Gurus, the first Guru is Dakshinamurti. From Dakshinamurti, the tradition starts. Dakshinamurti is a form of Ishvara, Shiva. Now, Dakshinamurti. Second Dakshinamurti is south-faced. The real meaning is, Dakshina means knowledge, Jnanam. So, Murti means Swarupam, nature. Whose nature is knowledge itself, that is Dakshinamurti.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.